சொல்லுவோ ABCDEFGHISNO மச்சா கிட்ட பிட்ட கா சொல்லுவோ சுடா ஹிலே கா ஹர் ஏக் கோ பஹஸ் கதே கா வோ ஜோர் கி நோ நோ நோ மிலாட் பேக்சூர் छोड़ दो பஹஸ் கதே கா வோ ஜோர் கி கஹே கா ஜஜ் ஆர்டர் சுனோ ஆர்டர் ஆர்டர்